0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துல்ல
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கல தின குசந்தர் சின்ன விண்டி படில் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

ಸಾಗರ 107.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. கேட்டுள்ளார் இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங் ரங் ரோ ஜீவன முண்டியன்டுள்ள நானிங்களும் சேஃப் லக்குத்தார். பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண. அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். இ ஜண்டு விசாரங்க இண்டத்த காரியக்ரமத்தில் கேட்டுன் வருவா. சந்தத்து பின்ன ஆரோக்கியத்து பரிசர இன்சாண்டு ஜீவனத்தோ அது நிம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய. துனியாவோட பிரதி ஒரு ஜீவஜந்தோட உகம அதுரு பெளவணிகை பின்ன அதுரு நாச இதுரு மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரெடுதல் யாதொரு சம்சயும் இல்லை. பரிசரத்தோ எல்ல லாபத்தை எடுத்தோண்டோ இன்சானு இதில் சம்ரக்ஷணப்பற சொம்ம மனசு கொடுக்கிடது அவண்ட முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு. பரிசரத்தோ வினாச செல்றது இன்று சொம்ம அபாயக்காரி ஆயிட்டு முந்துவறிஞ்சுள்ளதே நாங்க கண்டுள்ள. நங்கள போலுமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதே நாங்க மறந்துட்டு வந்துட்டுள்ள. இன்சானுக்கு ஜீவிசொகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு. பண்டத்து காலத்தில் சொம்ம பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாஷ பீரியுன்ட்டு பிரதேச எல்ல இண்டு பில்லியோ பில்லியோ கட்டோனத்து சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியோட பெச்சையாராக்கி உண்டு. சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சுண்டு. ஒரு ஜமான்ல நொரோடி பச்சலே சந்த கண்டுட்டினோ மர பின்ன சசிய வர்க்கா கண்ணாடிடு போல மின்னியோட்டினோ தண்ணி பின்ன கிளீன் இன்னோ காத்துல பரிசர செல்றது நொறஞ்சி போயிந்து. ஐத்தங்க இன்று ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மர ஆயிட்டுண்டு. இன்று மரத்திடெல்லாம் மனசு வந்த போல கொத்தி கொத்திட்டு ஆ ஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு. மரத்திடெல்லாம் கொத்தியதிலாயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்துல மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு. போல பல்ல கெண கொல இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷோட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிகைக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லாண்டாயிடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினிய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு கூட போயிடு. டவுண்டோ கலீஜி தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்குடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடு சாத்தியத்தை கூட யார ஆவிடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினிய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு போயிடு. டவுண்டோ கலீஜி தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கிடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடு சாத்தியத்தை கூட யார ஆவிடு. இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்ட்டு. ஹள்ளிலெல்லாம் கொலத்துரு தண்ணியில் எடக்கல்குடு துணிமுறி கல்குடு குளிக்கிடு பயங்கல கல்குடு பின்ன அதே தண்ணீடு குடிக்கோகு கும்போண்டு இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டுக்கிடு. இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு. மனுஷனாயோனு நிம்மதியில் ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு. கார்கானடு கொலவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பருத்து பண்டு ஆ கர்த்து கர்த்து புகை உண்டாக்குடு வாயு மாலினிய செல்றது மனுஷடு உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத்த போல ஆக்கிடு. மனுஷமாறு அகக்கிட்டியுன்ட்டு பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துடு நாங்கள் எதிர்நோக்கன நோக்கனாவிடும். பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிட அந்நியாயத்தை நாங்கள் தடையணும். நிசர்கத்து சம்பத்து அது நங்களும் சம்பத்துன்ட்டு நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரக்ஷிச்சுடு சொர நாங்கள் எல்லாம் சேரிட்டு ஆக்கணும். ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரக்ஷணப்பற மனுஷம்மாரில் பிரஜ உண்டாக்குடோ பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும். ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆவிடுதலாயிட்டு நாலு போவன் தோலு டவுனுரு பெளவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லா நிரந்தர ஒன்னுடு பெறவுல ஒன்னொன்னு பறக்கிடுதலாயிட்டு உண்டாவுடு பரிசர மாலினியத்தோ அபாயத்தை தடையிடோ ஆவுரு விஷயத்தில் சக்கிரியமாயு சொரப்பனி இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும். நங்களும் விஜானிமார் நங்களும் சம்சோதக்கமார் நங்களும் ராஜகாரணிமார் புத்திஜீவிங்க பரிசர பிரேமிங்க பரிசரத்தை சம்ரக்ஷிசிடும் விஷயத்தில் தண்ட ஓதிடும் கர்த்தவியத்தை கட்டுநிட்டாயிட்டு பாலிசணும்.
சால காலேஜிலல்ல சுருளே பரிசர சம்ரக்ஷணடு விஷயத்தில் வித்தியார்த்தி மாரலு திலுவலிக்கே உண்டாக்கணும். இதே போல்தோ ரேடியோலு தூரதர்சனத்தில் டிவியில் பின் பிரசார மாத்தியமத்தில ஈ பரிசர சம்ரக்ஷணடு விஷயத்தில் ஆயத்தர பிரச்சார காரியத்தை ஆக்கிடது கூட சொம்மை அகத்திய. டவுன் பிரதேசத்தை எல்லா கிளீன் ஆயிட்டு பைக்குகு கரிஷ்ட மட்டத்து பிரயத்ன ஆக்காண்டு போயங்கு அனாரோக்கியமே நாங்கள் முன்னல்தோ சரித்திர ஆயிட்டு போவு. மரமட்டுடு நாசத்தை தப்பாட்டணும். மரமட்டு தை நெட்டுட்டு பிலை பாட்டணும். மரமட்டு இன்னில்லைங்க நங்கு கிளீன் காத்து சம்புட தணல் கண்டித்தமாயிட்டும் கிட்டால. பரிசரத்தை சம்ரக்ஷண ஆக்குகு இன்சானுக்கு ஹக்கு இல்லோ அல்லாண்டே அதனை நாச ஆக்குகு கண்டித்தமாயிட்டும் இல்லை. அதிலாயிட்டு பரிசரத்தோ சம்ரக்ஷணமே நங்களோ ரக்ஷண சென்னிட்டு பியார்ச்சிட்டு பரிசரத்துக்காயிட்டு ஹோராடுடு பிரஜ்ஞ பிரதி ஒரு இன்சானுக்கும் இன்னிட்டே வேணும். அங்கே ஆயங்கில் மாத்திரா ஈ பரிசர ஒளிவு. ஆரோக்கியத்துக்கு பேனாயும் நல்லோ காத்து நல்லோ கிளீன் தண்ணி நல்லோ

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபுல்ல குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண சொல்றோ பிஸியாங்க கேட்டோன்னு பண்ணாரு. இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன்னு பருவா.

எஸ் ஸ்ரோத்ருங்களே, கேட்டுக்கொண்டுள்ளார் இது ரேடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன ஒரு சிறிய தாந்திரிக்காடை வச்சுன்னு உண்டாயிது. அதில் பின்ன இதில் சரியாக்கேன். அதில் பின்ன இது இப்போ காரியக்கிரமம் வந்து வரிஞ்சோட்டு ஸ்ரோத்ருங்களை நான் பல்க பறிஞ்சோட்டு வந்தது நெருக்கிற இடங்களொட்டிய சில்ட்ரங்கத்த ஒரு விசார தொட்டு கேத்திக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ நோக்கணும், நீங்களே நெருக்கிற இடங்களொட்டிய நீங்கள் இருக்கிறாரு. ஸோ அங்கே ஏதோ ஒரு தூரத்துக்கு போகும்போத்துக்கு அப்போ நீங்களொட்டி கைத்திக்கிற கீ தந்து போண்டோ நோக்குறோம் எஞ்சது இங்கே அது ஒரு விஸ்வாச இட்டிக்கிறேன். சொம்மேலாம் கொரியாலி விஸ்வாசத்தொட்டிகே எந்திர கீ கொடுத்தது போண்டார். நீங்கள்கிட்ட கீ தண்ட நோக்குறோம், நாங்கள் ஒரு பரம்புத்துக்கு ஜன்னாலாவரும் நீங்கள் இதர நோக்குறோம். அவட ஹிந்து வைத்திருந்த ஹிந்துரங்கள்ட்டும் கூட கொடுக்குறாரு எஞ்சந்துட்டு அது ஒரு விஸ்வாச இட்டிக்கிறேன். அப்போ கூட தர்ம அது இது இது ஏதும் பண்ணல, எல்லாம் கூட ஒரு குடும்பத்தை போலமே ஜீவிக்கிறத இட்டிக்கிறேன். நிறக்கிறட ஆ ஒரு வியாப்தியாக ஆ ஒரு பிரதேஷான்ட்டு எந்திரண்டா அது ஒரு நெருக்கிற இடங்கள்டு செல்றதாண்டி யார் அது ஒரு குடும்பம் போல. அவட தர்ம அது இது ஜாதி அது ஏதும் பண்ணல, ஒரு குடும்பமே அது. ஸோ அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஜன்னாலு ஏதோ ஒரு உமரவுத்துகா பராண்டி காத்த சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு ஜன்னால் தக்கந்த ஒரு அவுத்திரி கீ பரத்தில் கொடுத்தது போண்டோம். ஸோ அதே போலமே நாங்கள் யாக்கைக்கு எந்திரே எல்லா துணி ஆர்த்திட்டு திக்கிறோம். ஸோ அப்போ மலை பந்துட்டுக்கனாடே அப்புறத்தை நிறக்கிற இடங்க பிரிச்சது சொல்கிறோம். நோக்கு அவட நின்று இது யாக்கையில் இது துணி உண்டு அதை வந்து எடுத்துரு மலை பந்துட்டு. ஸோ அப்போ அதுவும் எடுக்கிறாரு. அத்தவா அவுத்திர முட்டத்தை நிறக்கிற இடங்க அவடிக்கல இல்லாதப்பா முட்டத்தை ஊத்து காருகா காயத்ரிகா புஷ்பகா அங்காருகா என் கோலாக்கிது சொல்கிறோம். புஷ்பக்கா கொஞ்சம் தூளே அவ்வளோ குண்டு ஏன் பிதை தீத்த பர்ச பர்ப்புண்டு தோஜுடும் அவ கொஞ்சம் தெப்புலவே புஷ்பக்கான். அப்போ புஷ்பக்க போய்த்து எடுக்கிறேன். ஸோ இதை டிக்கிறேன்னு இருக்கிறேன். அவட துணி எடுக்கிறதை டிக்கு அதுவா அவட வேற வேற விஷயத்தில் உள்ள இங்கேத்தோ விசாரங்க கூட ஐட்டிக்கு அவட கீ கொடுக்கறதை டிக்கு அதுவா ஒரு உப்பிக்கல ஒரு உப்பு காலியாயப்பா பந்தர காலியாயப்பா அதுவா ஊற்றுல ஏதாவது ஒரு நீர் இல்லையா தொமட்டமா மொலவா எந்திராயும் ஒரு சம்திங். அப்போ இமீடியட்லி நமக்கு அங்கடி போகாத பரிஸ்தியில் இருந்தப்போ முட்டத்தை நெருக்கிற இடங்கள்ட்டுமே நாங்கள் கேட்குறோம். கேட்கல சொல்லுறோம் எல்லோரும் கூட நெருக்கிற இடங்கள்ட்டுங்க ஒரு தெல தண்டு நான் இங்கே பின்ன தண்டு லிம்பெருத்தம் மண்டோ சர்பத்துக்கு அது இதுக்கு பின்ன நான் இங்கே தண்ட அதில் விட ஆ விடுமையாக்குறோம். ஸோ ஈ ரூபத்தில் உள்ள இங்கேத்த ஒரு வாத்தாவரண அது நமக்கு நோக்கிட்டுரும் நெருக்கிற இடங்களொட்டிக்கு மாத்திரை இட்டிக்கிறேன். ஸோ அப்போ ஆ நெருக்கிற இடங்களொட்டிக்கு நங்கள்கிட்ட ஆ ஒரு பிரிசப்பாடு ஆ ஒருமைப்பாடு வைக்கிறது அது வெரி இம்பார்ட்டண்ட். அதை இட்டிக்கிற பிரதி ஒரு தர்மங்கும் கூட அதில் உள்ள இங்கேத்தக்கூடிய சந்தேஷங்க அதே இட்டிக்கிற நீங்களே நெருக்கிற இடங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நோக்குறோம். அவட ஏதா ஒரு நங்கிப்பா எந்த ஏதுன்னு சந்தன்ட்டு கனடா எங்கு ஒரு நல்ல ஒரு பைசக்காரா அவன் தொட்டிக்கு நல்ல ஆஸ்தி உண்டு. பட் அவனும் தெரிஞ்செடுக்கிற ஒரு 10 பாவத்தங்களை குடும்பத்துக்கு நான் நீங்கள் நீங்கள் கொடுக்கணும்ண்டு. பட்டு அவனும் நோக்கிற ஆளாரு ஏதா ஒரு பர்த்திர ராயத்தை ஆள் தன் சொந்த நெருக்கிற இடங்களொட்டிக்கு யாரா ஒருத்த அர்ஹப்பட்டவன் நிற்கிற. பட் அவன் நோக்கில்ல ஏதோ ஒரு தூரத்தில் போகட்டும். இது ராங்கை இதுக்குறேன், இது தப்பை இடிக்கிறேன். எப்பத்துக்கும் தண்டை பிரதம பிராசஸ்தியம் நின்ற முட்டத்தில் அது ஹிந்து ஐட்டிக்கோ கிறிஸ்டன் ஐட்டிக்கோ ஆரே ஐட்டிக்கோ ஏதோ ஒரு தர்மத்தை உனட்டிக்கோ அவட கொடுக்கணும். இது பிராசஸ்தி அவனு அர்ஹப்பட்டவனா அப்படின்ட்டாய் அவனுக்கு கொடுக்குறேன்னு கேட்டது நாங்கள் கொடுக்கறது வெரி இம்பார்ட்டண்ட் ஐத்திக்கிறேன். ஸோ நாங்கள் ஏதோ ஒரு 10 பாவத்தங்களை குடும்ப அதுவா 100 குடும்பத்தில் ஏதோ பர்த்தராய் தித்திரமாக குடும்பத்தங்களை தெரிஞ்செடுக்கிறேன். நாங்களை முட்டத்தை அவுத்துரு நோக்கிறமே இல்லை. ஸோ இது ஒரு ஆங்கை திக்கிறது. அப்போ நீங்களை முட்டத்தை நிறக்கிற இடங்கு கொடுத்துத்து பின்ன நீ பர்த்தரம் கொடுக்கறது அதை டிக்கிற நேராய தானம். ஆ தானத்துக்கு ஒரு விலை உண்டு.

சொதக்கத்துக்கு ஒரு விலை இருக்கிற. ஸோ அதே போலேயுமே தன் குடும்பத்திலும் கூட அர்ஹப்பட்டவங்க இருக்கிறாரு. குடும்பத்தங்களை விட்டுட்டு பருத்தரங்கு போய்த்து கொடுக்குறோம், அது தப்பாயிட்டிருக்கு. ஊரிகே ஏனோ ஊரிகே உபகாரி மனைகே மாறி ஊரிகே உபகாரி சொன்ன போல. ஸோ அது ராங் ஆயிட்டிருக்கு. ஸோ இங்கத்துக்குரிய விஷயத்தில் விஷயத்திலும் கூட நாங்கள் நிர்லக்ஷாக்கிறது கூட தப்பாயிட்டிருக்கு. ஸோ அப்போ நிறக்கிறவங்க ஒட்டிக்கிறங்கிறது அவர் பிரிசப்பாடு காட்டுறது, அவர் ஒருமைப்பாடு காட்டுறது, ஆ தாழ்ச்சிமே ஆ சொபுர் அது எல்லாம் கூட பேனாயுது. ஆ பிரதேசத்தை சீமித்தாயிட்டிருக்கிறது நிறக்கிறடங்க. ஸோ அப்போ நிறக்கிறவங்க ஒட்டிக்கு ஆ ஆதரத்தில் இருக்கிறது கூட வெரி இம்பார்ட்டண்ட் ஆகிட்டு. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தனியாக விசாரங்க நான் கண்டித்தமாயிட்டும் கூட சொல்கிறேன். ஸோ அதுக்கு முந்தில் ஒரு சிறிய ஒரு விராமல் இருந்தோன்ட்டு இல்லை கேட்டோன்னு போகிற இது ரேடி சாருங்கும் 07.8 FM ரங்கு ரங்குரு ஜீவனை.

அம்மாத்தெருல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

கேட்டுள்ளார். இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபுல்ல குத்தார். பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண. அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். இ ஜண்டு விசாரங்க இண்டத்த காரியக்கிரமத்தில் கேட்டுன் வருவா. சந்தத்து பின்ன ஆரோக்கியத்து பரிசர இன்சாண்டு ஜீவனத்தோ அது நெம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய. துனியாவோட பிரத்தி ஒரு ஜீவஜந்தோட உகமா அதுரு பெளவணிக்க பின்ன அதுரு நாச. இதுர மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரெடுதல் யாதொரு சம்சயமும் இல்லை. பரிசரத்தோ எல்லா லாபத்தை எடுத்தோண்டோ இன்சானு இதிரே சம்ரக்ஷண பர சொம்ம மனசு கொடுக்கிறது அவண்ட முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு. பரிசரத்தோ வினாச செல்றது இன்று சொம்ம அபாயக்காரி ஆயிட்டு முந்து வரிஞ்சோன்ட்டுள்ளதிரு நாங்க கண்டோன்ட்டுள்ள. நாங்களோ போலுமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதிரே நாங்க மறந்தோன்ட்டு வந்தோன்ட்டுள்ள. இன்சானுக்கு ஜீவிசொகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு. பண்டத்தோ காலத்தில் சொம்ம பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாஷ பீரியன்ட்டு பிரதேச எல்லா இண்டு பில்லியோ பில்லியோ கட்டோனத்தோ சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியிடோ பெச்சையாராக்கி உண்டுண்டு. சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சு உண்டுண்டு. ஒரு ஜமான்ல நொரோடி பச்சலே சந்த கண்டுட்டினோ மர பின்ன சசிய வர்க்க கண்ணாடியோடு போல மின்னியோன்டினோ தண்ணி பின்ன கிளீன் இன்னும் காத்துல பரிசர செல்றது நொறஞ்சு போயிந்து. ஐத்தேங்க இன்று ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மறை ஆயிட்டுண்டு. இன்று மரத்திடெல்லாம் மனசு வந்த போல கொத்தி கொத்திட்டு ஆ ஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு. மரத்திடெல்லாம் கொத்தியதில் ஆயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்தில் மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு. போல பல்லா கெண கொலை இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷோட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிகைக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லான்ட்டு. ஜனசங்கியா யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினிய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு கூட போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்குடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடு சாத்தியத்து கூட யாரா ஆவிடு. ஜனசங்கியா யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினிய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கிடோ தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறியிடு சாத்தியத்து கூட யார ஆவிடும். இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்ட்டு. ஹள்ளிலெல்லாம் கொலத்துற தண்ணியில் எடை கல்குடோ துணிமுறி கல்குடோ குளிக்கிடோ பயங்களை கல்குடோ பின்ன அதே தண்ணியிடோ குடிக்கோகு கும்போண்டோ இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டுக்கிடு. இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு. மனுஷனாயோனு நெம்மதியில் ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு. கார்கானடோ கொலவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பார்த்து பண்டோ ஆ கர்த்த கர்த்த போகே உண்டாக்குடோ வாயு மாலினிய செல்றது மனுஷடோ உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத போல ஆக்கிடு. மனுஷமாறு அக கிட்டியோன்ட்டு பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துடு நாங்கள் எதிர் நோக்கனாவிடும். பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிடோ அந்நியாயத்தை நாங்கள் தடையணும். நிசர்கத்து சம்பத்து அது நங்களு சம்பத்துன்ட்ட நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரட்சிச்சிடும் சொர நாங்கள் எல்லாம் சேரிட்டு ஆக்கணும். ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரட்சணப்பற மனுஷம்மாரில் பிரஜ உண்டாக்குடோ பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும். ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆவிடுதலாயிட்டு நாலு போவந்தோலு டவுனுரு பெளவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லா நிரந்தர ஒன்னுட பெறவுளு ஒன்னொன்று பறக்கிடுதலாயிட்டு உண்டாவிட பரிசர மாலினியத்தோ அபாயத்தை தடையிடோ ஆவுரு விஷயத்தில் சக்கிரியமாயு சொரப்பனி இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும். நங்களு விஞ்ஞானிமார் நங்களு சம்சோதக்கமார் நங்களு ராஜகாரணிமார் புத்திஜீவிங்க பரிசர பிரேமிங்க பரிசரத்தை சம்ரட்சிச்சிடும் விஷயத்தில் தண்ட ஓதிடோ கர்த்தவியத்தை கட்டுநீட்டாயிட்டு பாலிசணும். சால காலேஜிலெல்லாம் சுருளே பரிசர சம்ரட்சணடும் விஷயத்தில் வித்தியார்த்தி மாரில் திருவொலிக்கே உண்டாக்கணும். இதே போல்தோ ரேடியோலு தூரதர்ஷனத்தில் டிவியில் பின்ன பிரசார மாத்தியமத்திலெல்லாம்
ಈ ಪರಿಸರ ಸಂರಕ್ಷಣೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಆಯ್ತರ ಪ್ರಚಾರ ಕಾರ್ಯತೆ ಆಕಿಡದು ಕೂಡ ಚೊಮ್ಮೆ ಅಗತ್ಯ. ಟೌನ್ ಪ್ರದೇಶತೆ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಆಯಿಟ್ ಬೈಕುಗೂ ಗರಿಷ್ಠ ಮಟ್ಟದ ಪ್ರಯತ್ನ ಆಕಂಟೆ ಪೋಯಂಗೆ ಅನಾರೋಗ್ಯಮೇ ನಂಗಲ ಮುನ್ನಲ್ತು ಚರಿತ್ರೆ ಆಯಿಟ್ಟು ಪೋವು. ಮರಮಟ್ಟುಡು ನಾಶತೆ ತಪ್ಪಾಟನು. ಮರಮಟ್ಟು ತೈ ನೆಟ್ಟಿಟ್ಟು ಬೆಲೆ ಬಾಟನು. ಮರಮಟ್ಟು ಇನ್ನಿಲ್ಲೆಂಗ ನಂಕು ಕ್ಲೀನ್ ಕಾತು ಸಂಪುಡ ತನಲು ಖಂಡಿತಮಾಯಿಟ್ಟು ಕಿಟ್ಟಾಲೆ. ಪರಿಸರತೆ ಸಂರಕ್ಷಣೆ ಆಕುಗು ಇನ್ಸಾನಗೆ ಹಕ್ಕುಲ್ಲೋ ಅಲ್ಲಾಂಟೆ ಅದನ್ನು ನಾಶ ಆಕುಗು ಖಂಡಿತಮಾಯಿಟ್ಟು ಇಲ್ಲ. ಅದಲಾಯಿಟ್ಟು ಪರಿಸರತ್ತು ಸಂರಕ್ಷಣೆಮೇ ನಂಗಳು ರಕ್ಷಣೆ ಚೆನ್ನಿಟ್ಟು ಬಿಯಾರ್ಚಿಟ್ಟು ಪರಿಸರತ್ತಗಾಯಿಟ್ಟು ಹೋರಾಡುಡು ಪ್ರಜ್ಞೆ ಪ್ರತಿಯೊರು ಇನ್ಸಾನಗುಂ ಇನ್ನಿಟ್ಟೇ ಬೇನು. ಅಂಗನೆ ಆಯಂಗಿಲು ಮಾತ್ರ ಈ ಪರಿಸರ ಉಳಿಯು. ಆರೋಗ್ಯತ್ತಗೆ ಬೇನಾಯು ನಲ್ಲೋ ಕಾತು ನಲ್ಲೋ ಕ್ಲೀನ್ ತನ್ನಿ ನಲ್ಲೋ ಆಹಾರ ನಂಗುಗೆಲ್ಲ ಕಿಟ್ಟು ನಲ್ಲೋ ಪರಿಸರ ಚೆಲ್ಡ್ರದು ನೆಮ್ಮದಿಡು ಆ ಸಂತೃಪ್ತಿಡು ಸಂದೋಲ ತುಪಿನ ಆರೋಗ್ಯತ್ತು ಜೀವನತ್ತಗೆ ಚೊಮ್ಮೆ ಅಗತ್ಯ. ಪ್ರತಿ ವರ್ಷ ವನಮಹೋತ್ಸವತ್ತು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊರು ಇನ್ಸಾನು ಓರ್ತೈನಟ್ಟು ಟಾಯಂಗು ಅದಕ್ಕೆ ತನ್ನಿ ಬೀತಿಟ್ಟು ಬೆಳಿ ಬಾಟಡು ಹಾದು ತಾಕೆಂಗೆ ಈ ಪರಿಸರತೆ ಒಲಿಕೆಗೂ ಸಹಕಾರಿಯಾವುದು.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களோ சேஃபில் குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் பண்ணாரு. இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் பருவா. கண்டித்தமாயிட்டும் ஈ ஜீவன செல்றது பாரி பெலியோ கர்த்தவிய அல்லாண்டே ஈ ஜீவன செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டிக்கிடு. ஜீவனத்து விஷயத்திலுள்ளோ நொறஞ்சோ பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரணம் ஆகிடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்றதே சார்த்தக்காயோ ஜீவன. நாங்கள் எந்திக்கு ஜீவிச்சிட சொல்றோம் ஈ மூலபூத பிரச்சனை நாங்களும் நிரந்தர ஆயிட்டு பியாரிக்கிடு போல ஆக்கிடு. ஈ ஜீவனத்துக்கு ஒரு நிர்திஷ்ட உத்தேச இன்னிட்டே வேணும். ஆ உத்தேசத்தை தெரிஞ்சிட்டு ஜீவிச்சியப்பமே ஈ நாங்களே ஜீவன சார்த்தக்காவிடும். ஈ ஜீவனத்திலுள்ள நாங்களும் கர்த்தவியத்தெல்லாம் பிராமணிக்க ஆயிட்டு நிர்வகிச்சப்பமே ஈ ஜீவனத்து பிராமுக்கியத்தை பின்ன மகத்துவ நாங்களுக்கு தெரியோக்கு சாத்தியாவிடும். எங்கனமா மிஞ்சிடோ பின்ன எந்திகா மிஞ்சிடோ சொல்றதே ஜீவனத்து உத்தேச கண்டித்தமாயிட்டும் அல்ல. ஈ துனியாவுலு பிராணிங்கும் பின்ன பக்ஷிங்கும் கூட ஜீவிசி உண்டு. ஐத்தங்க பிராணிங்களோ காண்டி யார பின்ன விசேஷ புத்தி அது இன்சானாயோனுக்கு ஒரு மனுஷனாயோனுக்கு உண்டு. இன்சானாயோனு ஈ மனுஷனாயோனு சமா உள்ளதிடே கிரைசொகு பின்ன யோசிசொகு தெரிஞ்சோனு. அங்கனாயிட்டு இன்சாண்டு ஜீவன செல்றது பிராணி பக்ஷிங்களு ஜீவனத்து போல ஆகாண்டே அவண்டு ஜீவனத்துக்கு நிர்திஷ்ட உத்தேசம் உண்டு. ஜீவன எங்கனை இக்கணும் ஏ உத்தேசத்து ஜீவன ஹொந்திட்டிக்கணும் அது செல்றதுடே மனுஷனாயோனு தண்டோ புத்தி சக்தி விவேச்சனை சிந்தனை பின்ன அத்தியனத்து முக்காந்தர காணுகு சாத்தியாவிடு. துனியாவுடு சிருஷ்டி ஆக்கியதாய இலாகு இன்சானுக்கு சமாத்துட மார்க்கதர்சன கொடுத்துட செல்றது நேரு. தத்துவ சம்ஹிதங்க தர்ம கிரந்தங்க இன்சாண்டு ஜீவனத்துக்கு பென்மாயத்தர மார்க்கதர்சன கொடுத்துடு பின்ன கொடுத்தோண்டு கூட உண்டு. மனுஷனாயோனுக்கு நல்ல விவேச்சனடோ பின்ன திருவொலிக்கிடோ சக்தி உண்டே உண்டு. நல்ல நல்ல விஷயத்தை தெரிஞ்சொல்றதாய எல்லா அவகாசம் மனுஷமாருக்கு உண்டு. அதுட முக்காந்தரமே ஜீவனத்து நேராய உத்தேசத்தை அறிஞ்சிட்டு அதிரே போல நடுக்குடோ ஜவாப்தாரி கூட அவண்டதாயிட்டிக்கிடு. ஜீவனத்தில் இங்கந்தோ எல்லா ஜவாப்தாரி நொறிஞ்சப்பா ஜீவன செல்றது ஸ்ரத்த உள்ள ஜீவனாயிட்டு போண்டு. ஈ ஸ்ரத்த உள்ள ஜீவனத்தில் இன்சானும் நல்லதுடே பிரிச்சிட்டு பெடுக்கிடே புட்டுட்டு ஜீவன ரத்தத்தை முன்னொழுக்கம் போண்டது அவண்டோ கர்த்தவிய கூட ஆயிட்டிக்கிடு. அதுக்காயிட்டே மனுஷா ஒரு நீதியுத்த ஆயு சவுக்கட்டில் தண்ட ஜீவனத்து ரூபிசுடும் நல்லோ. ஈ ஜீவனத்தில் சுக துக்க நொம்பல சந்தோல புல்பு சிரிக்க பின்ன சோலு கேளு இதெல்லாம் நொறிஞ்சப்ப ஜீவன செல்றதே நங்கு குரு ரங்க பூமியிட போல காண்டு. அதிலாயிட்டு ஜீவனத்தில் மனுஷமாருக்கு ஒரு புத்திய நமூன்தோ அன்பவ கூட ஆகிடும். ஜீவனத்தில் ஜெய்சுனெங்கு நங்கள்ல முக்கியமாயிட்டு ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றதே ஜீவனத்தை ஒரு திக் சூச்சி. ஆ ஸ்ரத்தமே ஜீவனத்து பிரேரக சக்தியும் கூட ஆயிட்டுண்டு. ஆ ஸ்ரத்திலாயிட்டு ஜீவன நல்ல ஆகுடு. ஜீவனத்து சுத்திலும் பெல்கிற காணுகு சாத்தியாவிடும். சென்னங்கு ஜீவன பிரகாசமய ஆகுடும். நங்களோ ஆசை ஆகாங்ஷ பின்ன ஆசக்தி எல்லா காரியகத்த ஆவணங்கு ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றது ஜீவனத்தில் ஆக்கிடும் எல்லா சாதனைக்கும் பிரேரண தண்டு உத்தேஜன தண்டு. அதிலாயிட்டு எல்லாத்திடையும் ஜீவனத்தில் சாதிசகு சாத்தியாவிடும். ஈ பேடி அஜ்ஞான மனசுடு தௌர்பல்ய இதெல்லாம் திருவழிக்கிட குறைத்தல் உண்டாவிடும். ஆறு தண்டு சொரப்பனிடெல்லாம் ஸ்ரத்தில் பின்ன உத்தேஜனத்தில் ஆக்கிடான அவுண்டே சமாஜ பின்ன சமுதாய கண்டித்தம் மெச்சிடு கௌரவிசிட்டு புரஸ்கரிசிடு. இது நேரு அங்கந்தோ இன்சானுக்கு ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிசுகு சாத்தியாவிடும். தைரியா பின்ன ஆத்மவிசுவாச செல்றது மனுஷன் மாறில் ஸ்ரத்தடே உண்டாக்குடு. நல்ல நல்ல சரப்பணிக்கெல்லாம் ஸ்ரத்தமே மூலமந்திர ஆயிட்டுக்கிடு. ஸ்ரத்தலாயிட்டு மனுஷா தண்ட பிரத்தி கர்த்தவியத்தையும் நல்ல நிலையில் நிர்வகிச்சுட்டு போண்டா. ஸ்ரத்த பின்ன சொராக்குடோ உத்தேஜன செல்றது ஒரே பாவலிடோ ஜண்டு முகம் இன்ன போல. ஸ்ரத்த ஒருவேளை மனுஷகு இல்லாண்டாயங்கு தன்னில் சாத்திய இன்னும் சாதாரணத்து ஸ்வரம் கூட அவனுக்கு அசாத்தியாயிட்டு காண்டு. ஸ்ரத்த ஒருவேளை மனுஷகு இல்லாண்டாயங்கு தன்னில் சாத்திய இன்னும் சாதாரணத்து ஸ்வரம் கூட அவனுக்கு அசாத்தியாயிட்டு காண்டு. ஸ்ரத்த செல்றதே அவனுக்கு தன்னில் இல்லாத சக்தியை கொடுத்துட்டு ஜீவனத்தில் உத்தேஜன பிரிசப்பாடு பின்ன ஒருமைப்பாடு நுரையோகு சாத்தியாவிடும். ஆரோட்டுக்கு ஸ்ரத்த உண்டா அவனுக்கு நிராசை செல்றதே இல்லை.
ಇದು ಗಾಂಧೀಜಿ ಚೆನ್ನ ಪಲಕ. ಇನ್ಸಾಂಡು ಕಲ್ಬುಡ ಉಲ್ಗ ಉಲ್ಲೋ ಆ ಸುಪ್ತ ಪ್ರತಿಭೆ ಅಡಚಿಟ್ಟು ಎನಿಪಾಟನೆಂಗೆ ಮುಖ್ಯಮಾಯಿಟ್ಟು ಅವನಿಗೂ ಶ್ರದ್ಧೆ ಬೇನು, ಅಂಗನಮೇ ಪ್ರೋತ್ಸಾಹಂ ಬೇನು. ಈವರು ವಿಶೇಷಮಾಯು ಶಕ್ತಿಡೆ ದುನಿಯಾವುಡು ಪರ್ತಲು ಕ್ರಮತ್ತಲು ಕೊಂಪೋಯಂಗೆ ಭೌತಿಕ ಪಿನ್ನ ವೈಜ್ಞಾನಿಕ ಬೆಳವಣಿಗೆ ಸಾಧ್ಯ ಆವಡು. ಅದೇ ಶಕ್ತಿಡೆ ಭಾವನೆ ಆ ಯೋಚನೆ ಪಿನ್ನ ವಿವೇಚನೆಡ ಪರ ಕೊಂಪೋಯಂಗೆ ಈ ಕಲೆ ಈ ಸಾಹಿತ್ಯ ಪಿನ್ನ ಸಂಸ್ಕೃತಿ ಚೊಲ್ರು ಭೌತಿಕ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಅದು ಕಾರಣ ಆವಡು. ಶ್ರದ್ಧೆ ಪಿನ್ನ ನಂಬಿಕೆಗ ನಿಶ್ಚಿತ ಜೀವನತಲು ಒರು ಘನತೆ ಒರು ನೆಮ್ಮದಿ ಪಿನ ಭದ್ರತೆಡೆ ಇನ್ಸಾನ್ಗೆ ತಂಡು ಜಯಿಸಿಡು ಶಕ್ತಿ ತನ್ನಲ್ಲು ಇನ್ನೆಂಗುಂ ಅಂಧ ಶ್ರದ್ಧೆಲಾಯಿಟ್ಟು ಸೋಕುಡು ಭಾವನೆಡೆ ಹೊಂದಿಟ್ಟುಲ್ಲೋ ಇನ್ಸಾನ್ ಈ ಜೀವನತಲು ಎಪ್ಪಂ ಜಯಿಸಿಲ್ಲ. ನಂಗ ಎಪ್ಪಂ ನಂಗಲ್ಲಿ ಏದು ಪನಿ ಆವುಡು ಚೆಲ್ರೋ ಆತ್ಮವಿಶ್ವಾಸತೆ ಹೊಂದಿಟ್ಟಿಕ್ಕೊನೆ ಹೊರತು ನಂಗಲ್ಲಿ ಆವುಲ್ಲ ಚೆಲ್ರೋ ಅವಿಶ್ವಾಸತೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬೈಚೊಲಗು ತೀರ. ಇನ್ಸಾಂಡು ಚೈತನ್ಯಮೇ ಜೀವನತಲು ಸರ್ವಸ್ವ ಆಯಿಟುಂಡು. ಆ ಚೈತನ್ಯ ಆ ಇನ್ಸಾಂಡು ಹೃದಯದಲ್ಲಿ ಎಪ್ಪಂ ನೊರಂಜಿಟ್ಟಿಕ್ಕೊನು. ಅವನ್ ತಂಡು ನಡವಡಿಲು ಆಚಾರ ವಿಚಾರ ತಲುಪಿನ ತಂಡು ನಾಲ್ತು ನಾಲ್ತು ಜೀವನತಲು ಅದಡೆ ರೂಢಿಸಿಯಪ್ಪ ಅವನು ಜೀವನ ನಲ್ಲೇ ಅವಡು. ಈ ಚೈತನ್ಯ ಚೆಲ್ರದೇ ಶ್ರದ್ಧಾತ್ಮಕ ಜೀವನತ್ತು ಪ್ರೇರಕ ಶಕ್ತಿ. ಆ ಜೀವನದಲ್ಲಿ ಎಪ್ಪಂ ವಿಶ್ವಾಸ ಬೇನು. ತಾನು ಮಿಂಜುಗಾಯಿಟ್ಟು ತಿನ್ನಡೇ ಚೆಲ್ರೋ ಓರ್ಮೆ ಇನ್ಸಾನ ಯೋನಿಗೂ ಜೀವನದಲ್ಲಿ ಬೇನೆ ಹೊರತು ತಿನ್ನುಗಾಯಿಟ್ಟು ಮಿಂಜಿಡ ಪೋಲೆ ತಪ್ಪು ಕಲ್ಪನೆ ಜೀವನದಲ್ಲಿ ಎಪ್ಪಂ ಇಕ್ಕೋಗುತ್ತೀರ. ಆ ಪೀರ್ಸ ಪಾಡ್, ಆ ಓರ್ಮೆ ಪಾಡ್, ಆ ನೇರ್, ಆ ವಿಶ್ವಾಸ ಪಿನ ಪ್ರಾಮಾಣಿಕತೆ ಜೀವನದಲ್ಲಿ ನಂಗ ಅಳವಡಿಸಿಯಪ್ಪಮೆ ನಂಗಲೆ ಆದರ್ಶ ಜೀವನಾವುಡು, ಅರ್ಥಪೂರ್ಣ ಜೀವನಾವುಡು.

0: போய் கூட குர்சு தியரு, குர்சு தீது புல்லற பண்டரு. போய் கூட குர்சு தியரு, குர்சு தீது புல்லற பண்டரு. புல்லற பண்டது சர்பத்து கந்தரு மாமி.
1: இந்த மகா சர்பத் பரல,
2: சர்பத் எங்க பொர்ச்சியே
1: ரெட்டு லிமே புளி புண்டுதே வர சர்பத் பரு.
2: பொர்ச்சியே எங்க உஷ்ணாப்பன் வன்ப
1: நபல தொம்முக் பைதத்த பாஜல் பாரியட்டு அருமே.
2: எங்க பாஜல் ஆபிஜி
1: பித்தொகல பாரியட்டே பரமகா.
2: எங்க பித்தலஜி குத்தலஜி எங்க பொர்ச்சி
1: அருமே
2: பொர்ச்சியே
1: அரிவன்பே
2: பொர்ச்சி வன்பே.

0: மரலனா
1: ஐயோ தேவர
0: பாத்தற கதை தாயே ஏத்திட்டு பொண்ணுல லோகோலு பாடுங்க பாத்தக்கியே தெரியல தானியே
1: ஈஸ்வர தேவரன பூஜைக்கு தேவரே கர்த்தா

0: फटाफट रेडियो सारंग 107.8 FM
1: பொன்னனொஞ்சி தூயர போயே மத்மே ஆவடுந்து பொன்னரு ஒஞ்சி தூயர போயே மத்

0: சிட்டி பொன்னா சாஃப்ட்வேர் ஸ்டைலியே ஹார்ட் பீட் சவுண்டு மோனெல் கே ஸ்மைலியே
1: ஆண்ட்ராய்டு ஸ்ட்ரீட் டச் ஸ்கிரீன் லே பொன்னியே